0: இளைஞர்களுக்கு குடும்பங்கள் தயாராக இருக்க உதவ ஆஸ்திரேலியா போஸ்ட் மற்றும் ஆஸ்திரேலியன் ரெட் கிராஸ் இணைந்து செயல்படுகின்றன. மேலும் அறிய redcross.org.au/prepare இணையதளத்தை பாருங்கள்.
1: ஸ்டேஷன் ஸ்பான்சர் on your local station 88.6 Plenty Valley FM, the world at night.

வெளியூர் சில வெளியூர் தமை வதையே புரிக்குவதா ஏ மகராசர்கள் உள்ள காலித நிலையாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் ஏ கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான் வருவான்

யாழிசை மீட்டுக நெடும் குழல்கள் ஊதுக ஊதுக மலை இருக்கும் இடமெல்லாம் குடியிருப்பான் தமிழ் இருக்கும் இடமெல்லாம் குடை நிற்பான் தொகை முடைக்கும் இடமெல்லாம்

0: பேரிடரை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு குடும்பங்கள் தயாராக இருக்க உதவ ஆஸ்திரேலியா போஸ்ட் மற்றும் ஆஸ்திரேலியன் ரெட் கிராஸ் இணைந்து செயல்படுகின்றன. மேலும் அறிய redcross.org.au/prepare இணையதளத்தை பாருங்கள்.
1: ஸ்டேஷன் ஸ்பான்சர் on your local station 88.6 Plenty Valley FM, the world at night.
2: Exposure. That's what your business needs. Plenty Valley FM have great rates. So call 9404-2111 during business hours and get your company exposed.